பார்த்தத பார்த்துட்டு மறக்கல, மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத மறக்க.

0: Rakita 107.9.
1: Kita tidak takut final authority layu jangka yang saya takut biarang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்கார் ரக்க விதை செய்ய அரசன்